மான்கள் விரும்பினால் புலியை அடிக்கலாம், மலர்கள் பறந்து போய் வண்டை பிடிக்கலாம், கழுதை கத்தியும் பொழுது விடியலாம், கொண்டை சேவலும் முட்டை போல்.